0: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ, சிஸ்டர், உங்களை தான். நீங்கள் நல்லா பாடுவீங்கல்ல, இந்த கேம்பஸில் தானே நீங்கள் படிக்கிறீங்க. வாங்க வாங்க, இந்த சான்ஸே உங்களுக்கு தான். இந்த மே 15 ஜஃப்னா கேம்பஸ்க்கு வரோம். மே 17 மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியல் கட்டிகள் நிரூபகத்துக்கு வரோம். கேம்பஸில் படிக்கிற மை டியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பாஸ், மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
1: சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 பிரம்மாண்ட நேரடி குரல் தேர்வு.
2: இந்த நேரடி குரல் தேர்வு உங்கள் யூனிவர்சிட்டிக்கே வருகிறது. அந்த அடிப்படையில் வருகின்ற 14 திகதி பேராதனை யூனிவர்சிட்டியிலையும், வருகின்ற 15 திகதி யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியிலையும், அதே நேரத்தில் வருகின்ற 17 திகதி மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவனத்திலையும் இடம்பெற இருக்கு.
3: சோ, பாடும் திறமை கொண்ட பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய ஒருத்தரா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் எடுத்துட்டு வந்தாலே போதும், சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 ஓட டைட்டில் வினரா நீங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
2: சான்ஸ், இறுதி சான்ஸ், அதனால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத மட்டும் சொல்லிடும். சரி, நிகழ்ச்சிக்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்தலாம். இந்த முடி நரைச்சு போச்சு அப்படின்னு சொன்னா அது இவ்வளவு பெரிய வலி தெரியுமா?
4: கண்டிப்பா. என்ன, எத்தனை வயசு உங்களுக்கு? 30 தாண்டிருச்சா? என்ன இப்படியே நரைச்சு போயிருக்கு? அப்புறம் எப்படி யூனிவர்சிட்டில நீங்க படிக்கிறீங்க? இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையான்னு அவங்களாவே கேள்வி கேட்டு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லி, கேள்வி பதில், கேள்வி பதில் போயிட்டே இருக்கும் தெரியுமா?
2: ஆமா, அதனாலயே நிறைய பேர் வந்து இந்த நரமுடியை மறைக்கிறதுக்கு நிறைய செய்வாங்க. அதுலயும் குறிப்பாக இந்த ஹெனா பவுடர் இருக்கு இல்லையா, ஹெனா பவுடர், அந்த பவுடரை வாங்கி அதை கரைச்சு, அதை தப்பி, அதை காய வச்சு, அதுக்கு பிறகு கழுவி, இவ்வளவு பெரிய வேலை தெரியுமா?
4: இதுல சில பேருக்கு சில பவுடர் அலர்ஜிக்லாம் இருக்கு தெரியுமா? டஸ்ட் எல்லாம் மூக்குக்குள்ள போயிடுச்சுன்னா தும்பல் வர ஆரம்பிச்சிடும். வீட்டுல குழந்தைங்க இருக்கிற இடமா இருந்தா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சிக்கலா போகும் இல்லையா? இந்த சிக்கல் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் 10 நிமிஷத்துல உங்க லுக்கே நீங்க டோட்டலா மாத்தணுமா இருந்தா Chic Black Henna Hair Color Liquid நீங்க பயன்படுத்துங்க.
2: 130 ரூபாய் மாத்திரம் தான். நாடலாவிய ரீதியில் எங்க வேணுமானாலும் நீங்க வாங்கலாம். இந்த Chic Black Henna Liquid பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து ரொம்ப அழகான தோற்றத்தை உங்களுடைய தலைமுடிக்கு தரும். நீண்ட காலத்துக்கு வந்து அது நிலைத்து இருக்கும் அப்படின்றதால வந்து நீங்க பயன்படுத்துறதுக்கு சிறந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த Chic Black Henna Hair Color Liquid தான் நீங்க யூஸ் பண்ண வேணும்.
5: எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
6: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டுல ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
5: ரெண்டுல ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
7: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: நீங்க வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் பைக் சொல்லவா? இதுதான் இப்போ இருக்கிறதுலயே உங்களுக்கு இருக்கும் நல்ல கட்டுப்படியான பைக் அப்படின்னு சொல்லலாம். இது பஜாஜ் சிட்டி 100.
3: எதுக்காக இது பெஸ்ட் சொல்றோம்னா, பஜாஜ் சிடி 100 பைக் பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோல்ல 80 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் பயணிக்கலாம்.
2: இது இலங்கையிலேயே டெஸ்ட் பண்ணப்பட்ட விஷயம், அதனால வந்து நம்பி வாங்கலாம். 1 லிட்டர் அடிச்சுட்டு 80 கிலோமீட்டர் போய் வரலாமா?
3: அப்பா, அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த பைக் உடனே வாங்கணும் நீங்க ஆசைப்படுவீங்க. கையிலயும் காசு இல்ல, அக்கௌண்ட்லயும் காசு இல்ல, சேவிங்ஸ் எதுவுமே இல்ல. என்ன பண்றது? மாசம் மாசம் சம்பளத்தை வச்சு, நம்ம வருமானத்தை வச்சு நம்ம ஓட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு யோசிக்கும் போது, மாதாந்த தவணை கட்டணமாக 7,990 ரூபாய் நம்ம செலுத்தி புதிய பஜாஜ் சிடி 100 பைக் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியால வழங்கப்பட்டு
2: 40 வருட காலமாக நம்பிக்கையை வந்திருக்கக்கூடிய டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி வந்து இந்த பைக்கை கொண்டு வராங்கன்றதால உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது, ஆப்டர் சர்வீஸ் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம நாங்க சொன்ன மாதிரி இது 1 லிட்டர்ல 80 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்றதால இந்த பெட்ரோல் பிரச்சனையில போயிட்டு கியூல நிக்கிறது, எங்களுக்கான டேயான்னு சொல்லி பாக்குறது, அதுக்கு பிறகு அந்த கியூஆர் கோட கொண்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கலாம்.
3: எஸ், அதனால நிறைய நிறைய சலுகைகளையும் நன்மைகளையும் வழங்கக்கூடிய புதிய பஜாஜ் சிடி 100 பைக்கை வாங்குறதுக்கு இன்னைக்கு டேவிட் பீரிஸ் மோட்டர் நிறுவன அலுவலகம் அல்லது முகவர நாடுங்க. மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0114-700-600.
8: கேஸ் தயாரிப்புகள் மிக குறைந்த விலையில பொருட்கள் கிடைப்பதனால ஒரு கவலையும் இல்ல.
9: விலை குறைவுனா தரமும் குறைவா இருக்குமே.
8: கேஸ் தயாரிப்புகள் தரத்தில் சிறந்தவை, நிறைய தெரிவுகள்.
9: கீழ்ஸில் இருந்து காட்டிற்கு கண்டேன், எடுத்தேன். சிறந்த தரத்தில், குறைந்த விலையில், நிறைய தெரிவுகள். கீழ்ஸ் தயாரிப்புகள்.
2: உங்களுடைய கட்டடத்தை கட்டி முடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா உறுதியா கட்டணும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு டார்கெட்டா இருக்கும். அந்த உறுதியை தரக்கூடியது மெல்வா அப்படின்றத மறக்காதீங்க. இலங்கையில 20 வருடங்களுக்கும் அதிகமாக கட்டுமான துறையில் நிகரற்ற ஒரு நாமமாக இருக்கிறது மெல்வா. எனவே நீங்க கம்பி போட்டு கட்டடம் கட்டுற நேரத்தில் கட்டாயமா நீங்க வாங்க வேண்டிய கம்பி மெல்வா கம்பி அப்படின்றத மறக்காதீங்க. இலங்கையினுடைய தரத்தை சரியான முறையில் பேணி அதே நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வெர்ஜின் பில்ட்ஸ் கொண்டு உருவாக்கப்படுவதுதான் மெல்வா கம்பிகள்.
10: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
3: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க, உங்க வீட்டுக்கு புதுசா விசிட்டர்ஸ் வரும்போது அவங்கள சமையல்ல சாப்பாடு கொடுத்து அசத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியலையே, எப்படி கேக்குறதுன்னு தெரியலன்னு யோசிக்கக்கூடிய நீங்க கவலையே படாம ஃபோர்ச்சூன் சாயை பயன்படுத்துங்க. ஃபோர்ச்சூன் சாய் இப்போ 7 விதமான சுவைகளில் கிடைக்கக்கூடியது. கறி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டானது. சிக்கன் கறி, பாலஸ் ஃபிஷ், அம்புல்தியல், ப்ரோன், டெவல் சிக்கன், டெவல் காட்டில் ஃபிஷ், இந்த 7 விதமான சுவைகளில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ச்சூன் சாய் கொண்டு கறி வச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பாடு.
11: எங்கள் பணியாளர்களாகிய உங்களுக்கு ஒரு பிவைடி வாகனம் மாதத்திற்கு 68,587 ரூபாய் தவணை கட்டணத்துடன் இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அலையுங்கள் 0112-125-125. பிவைடி கௌரவ
12: உணர்வுகள் அத்தனைக்கும் ஒரே உருவமாய் ஒரு உறவு.

0: நாள் முழுவதும் உங்கள் சக்தி எஃப்எம் அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். ஒரு நாள் ஒரு வேளையாவது உங்கள் அன்னைக்காய் செலவிடுங்கள். வாழும் தெய்வங்களை வாழ்த்துங்கள்.
1: வணக்கம் தாயகம், கேட்டுட்டு இருக்கீங்க நேரம் 8:28.
2: மாறாத அதிவேகத்துடன் SLT மொபைல் ஃபைபர் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள், அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்கள் மாதந்தன் ₹5,900 தொடக்கம். சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தினை அனுபவியுங்கள் SLT மொபைல் ஃபைபர்.
3: மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும்.
4: சக்தி FM.